0: தான மொட்டிமலா
1: சைபால்
0: கஜா பபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: புரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சைபால்

மனசே பூயளவு காலி. சின்னாரி பொன்னாரி மேன மாமா அந்தமைனா சந்த மாமா மாப்பட்டேலக்கு வஸ்தாடனி மனவாடு தாடனி மாட்டிச்சாடு. சை சந்தடி చేద్దామా మామతో ఆటలు.